தரக்கிருத்த தருண தருண தருத்து பாக பருத்து நெய் பருண ஜன கே ஜன நன நன நன நன.

தானு தானு தானு தீ தன நடுக்கு தானும் தன் நதர நதி தன நடுக்கு தானு தரு சப்த சுரணத்தில்